0: நேரம் பகல் 12:30 மணி ஆகிவிட்டது. அன்பாண்ட வானொலி நேயர்களுக்கு என் மனம் நிறைந்த வியாழக்கிழமை பகல் வணக்கம். பகல் 12:30 மணி ஆகிவிட்டது. வியாழக்கிழமை தோறும் மொரிஷஸ் வானொலியில் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: வியாழக்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 17 நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் இறுதி நாள் 31 நாள் இன்று.

ஆமாங்கியரே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இம்மத்திய பொழுதே நீங்கள் எல்லோரும் மிகவும் ரசித்து எமது நிகழ்ச்சியில் கேட்டு கேட்டு இருக்கும் என்று நம்புகிறேன். முதல் பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள் இருவரும் பழமை வாய்ந்த இந்த பாடல்

நிகழ்ச்சி வரிசையில் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். மனதில் வஞ்சகம் இல்லாமல் எல்லாம் நமக்கே என்றும் எண்ணும் நேர்மறை சிந்தனையே ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆக சிறந்த வழிபாடாகும். இதோ அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த அருமையான பாடல் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல் பம்பாய் ஜெயஸ்ரீ அவர்கள் குரலில்.

வணக்கம். பொதுவாக புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17 அல்லது 18 தேதிகளில்தான் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு 2026 சற்று வித்தியாசமாக நாளை செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை அன்றை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் ஆரம்பமாகும்.

கதமிழ் வளர்க்க குரல் நெறி அரட்டுப்பால் இன்றைய குரல் கடவுள் வாட்டு. The praise of God. பிறவி பெரும் கடல் நீண்டுவார் நீண்டார் இறைவன் அடி சேராட்டார். பொருள்: இறைவனுடைய திருவடிகளை சேர்த்து பற்று கொள்ளலாம் மட்டுமே. இந்த நீண்ட பிறவி பெரும் கடலை கடந்து

வரை சேர முடியும். இறைவன் வணங்காதவர்கள் பிறவி துன்பம் கடலில் தத்தளிப்பார்கள் என்பதை இதன் பொருளாகும். ஆங்கில மொழி பெயர்ப்பு, தட் இஸ் ஓன்லி தோஸ் ஹூ டேக் ரிஃப்யூஜ் அட் த ஃபீட் ஆஃப் தி ஆல் மைட்டி கேன் கிராஸ் த வாஸ்ட் ஓசியன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். இந்த குறப்பாக்களை நீங்கள் கேட்க போகலாமா? ஆம், எம்மோதிருந்து இதோ பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள இக்குறப்பாக்களை கடவுள் வாழ்த்து.

0: எமது வானொலி அறிவிப்பு. புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி காலைதோறும் எமது மொரிஷசு வானொலியில் காலை 5:30 முதல் 6 வரை அரங்கநாதனை ஆராதனை அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒலிபரப்பாகும். மேலும் எமது ஆர்எம்ஃப்ரீ வானொலியில் காலைதோறும் 8 முதல் 7 வரை திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. காலை 7 முதல் 8 வரை எமது மொரிஷசு வானொலியில் கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி பிற்பகல் 1:30 முதல் 1:30 வரை. எமது மொரிஷசு வானொலியில் செவ்வாய்க்கிழமை தோறும் கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி 4 முதல் 5 வரை. இரவுதோறும் இதே அலைவரிசைகளிலும் மொரிஷசு வானொலியிலும் பெருமாள் அருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சி 7 முதல் 7:30 வரை. பெருமாள் அருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. மேலும் புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு சனிக்கிழமை தோறும் ஒரு குறிப்பிட்ட திருக்கோவிலில் எமது வானொலியில் நள்ளிரவு முதல் 1:00 மறுநாள் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 வரை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படும். கோவிந்தா போற்று எனும் சிறப்பு நிகழ்ச்சி. எனவே அச்சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
0: அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இதோறும் பழமை வாய்ந்த ஒரு பாடல். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரணியில் குறை வருண்டோ? மெலிசை கோயில் சுசிலா அவர்கள் குரலில் வரும் மிக அருமையான ஒரு பாடலை உங்களுக்காகவே

உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாளைக்கு மங்களகரமான புரட்டாசி மாதம் ஆரம்பமாகும்.

நாளைக்கு அடிக்காலையிலே வித்தை சுத்தம் செய்து விளக்கேற்றி அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட தயாருங்கள்.

இந்த மங்களகரமான புரட்டாசி மாத தொடக்கம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் எமது நல்வாழ்வையும் கொண்டு வர வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் அடுத்த பாடல் முகுந்தா முகுந்தா.

இந்த சிறந்த விரதத்தை தொடங்குவோம். இந்த புரட்டாசி விரத ஆயுத பணிகள் உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யங்களும் மகிழ்ச்சியுடனும் கொண்டு வரட்டும்.

நாளைக்கு புரட்டாசி மாத கோவிந்தன் விரதம் ஆரம்பமாகிறது. இவ்விரதத்தை முன்னிட்டு பெருமாளின் அருள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறேன். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம். நேர்களை

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற
0: ஓகே வெக்கம்
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை

0: रेडियो मॉरिशस
1: 819 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस।
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
3: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். வானொலி அன்பர்களே, இந்த கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு உங்களுக்கு அன்பு பாடலும் சில சுவாரஸ்யமான செய்திகளும் உங்களுக்கு வழங்கப் போகின்றோம். முதல் முதலாக

வானுடைய நண்பர்களே, கோவிந்தன் திருவிழா மொரிஷஸ் நாட்டில் கோலாகலமாக 40 நாட்களாக நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் நான்

வருடைய நண்பர்களே, திருமால் பக்தர்களே, திருமால் ஏழு மறையில் அமர்ந்து நமக்கு அருள் தரும் இறைவனாவார்.

பெருமாள் பக்தர்களே, மலை செல்லும் இடமெல்லாம் நீங்கள் திருமாலை காண கண் கோடி வேண்டும்.

எல்லாருடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையரவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஸ்ரீ வெங்கடேஷா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.